கேளு எழுது விட்டு நோடியலே மார ச மார ச மா அனுபல்விது மா சதனி அதே பாவ அதே பாவமன்ன தொகுபேக்கு.

0: வரத்தப்புதிரி மகரி கமப
1: கீவர்
0: மகரி கமப
1: கீவர
0: அது இன்னும் சொல்லஹடி ஜானகீவர
1: ஜானகீவர
0: வரனே தப்திருலா நீதவம.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அரங்கிசையில் சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு ஒளிபரப்பாகும். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலாக மனசா எத்திலோர்த்தினை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலையமாரதம், ரூபகதாளம்.

உகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக ஏமி ஜெயசிதி நேமி, தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், மிஸ்டர் சாப்பதாளம்

0: அரங்கிசையில் நேர்களது வரை சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: You have listened to Amuthaswamy Dikshithilu Kirtana Sri Dum Durge என்றாள் ஸ்ரீரஞ்சனி. செட் டு கண்டஜாதி ஏகதாள்.
1: ஸ்ரீ தும் துர்கே ஸ்ரீரஞ்சனி ராகம் கண்டஜாதி ஏகதாளంలో முத்துசுவாமி தீட்சிதுல வாரி கீர்த்தனம் இருந்த வரைக்கும் విన్నారు.
0: ராகம் 24/7 எனி டைம் இண்டியன் மியூசிக். இன் டுடேஸ் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ப்ரோக்ராம் யூ ஆர் என்ஜாயிங் வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ சாவலி கிருஷ்ணமூர்த்தி.
1: கர்நாடக சங்கீத காரியக்கிரமంలో ஸ்ரீ சாவலி கிருஷ்ணமூர்த்தி గారి గానం వింటున్నారు.
0: Now you'll be listening to a Tyagaraja Swami Kirtana, Sundari Nee Divya Roopamu, in Rag Kalyani, set to Adithaal.
1: Karikramalo ippudu, Sundari Nee Divya Roopamu, Kalyani Ragam, Adithaalanlo, Tyagaraja Swami Vari Kirtana Vintaru.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாகாயன் ஐயா, சந்திரஜோதி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a vocal recital by G. Shrikant. He begins with Bagayanaya in Rag Chandrajyoti, set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கரி நின்னே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் பந்துவராளி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.
1: You can now listen to Shankari Ninne in Raag Pantuvarali set to Mishra Chaputal, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். ஜி ஸ்ரீகாந்த் அவர்கள் நிறைவாக வழங்கவிருப்பது ஸ்ரீகாமகோட்டி பீட்டஸ்திதே, சாவேரி ராகம், ஆதி தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.
1: This is Rakam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by G. Shrikant. He is accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. G. Shrikant concludes his vocal recital with Shri Kamakoti Peetasthite in Rag Saveri set to Adital, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஎச் இல் நேர்கள் இதுவரை கேட்டது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by G. Shrikant. He was accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி தஞ்சாவூர் என் வீராசாமி அவர்களின்

கிளாரினட்டிஸை கேட்கலாம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ கிளாரினட் ரிசைட்டல் பை தஞ்சாவூர் ஸ்ரீ என் வீராசாமி. நிகழ்ச்சியில் தொடக்கமாக சாரசமுகி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், கவுடமல்ஹார் ராகம், ரூபகட்டாளம். The concert begins with Sarasamukhi, Harikesanallur Muthaiya Bhagavathar's composition in Rag Gaudamalhar, set to Tal Rupak.

இனி மருகேலரா தியாகராஜர் கீர்த்தனை ஜெயந்த ஸ்ரீ ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு மருகேலரா, செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் ஜெயந்த ஸ்ரீ செட் டு ஆதிதாள்.

இனி அவையறிந்து எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ராகம் வந்தன தாரிணி ரூபகதாளம். லிசன் நவ் டு

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூரின் வீராசாமி அவர்களின் கிளாரினெட் இசை. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ கிளாரினெட் ரிசைட்டல் பை தஞ்சாவூர் ஸ்ரீ என் வீராசாமி. இனி உனை நம்பினேன் ஐயா, பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதி தாளம். லிசன் நவ் டு உனை நம்பினேன் ஐயா, பாபநாசன் சிவன்ஸ் காம்போசிஷன் என்ற கீரவாணி செட் டு ஆதித்தாள்.

நீங்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் என் வீராசாமி அவர்களின் கிளாரினட் இசை நிகழ்ச்சி. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்புக்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ கிளாரினட் ரிசைட்டல் பை தஞ்சாவூர் ஸ்ரீ என் வீராசாமி. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, anytime Indian music.